ஜாசுக்கு முனி வரட்டே சுர் நறுக்கறேன் விழா சோசுக்கு சஹஜே பாயே சத்குரு சங்கதியா ஏக் ஜீவ ஹை ஏக் நாம ஹை ஏக் ஹை சாஹிப்யா.